வின்னு பாட்டா ராமு சினிமா கோசம் பி சுசிலா பாடின பட வின்னரு. வின்ன பாடத்தோ மதுரை கீதாங்க கலவு சமாப்தம். ஆகாஷவாணி நிஜமாபாத் கேந்திரம். சமயம் 11:00 వస్తుంది. మరి కాసేపట్లో హిందీలో వార్తా ప్రసారం, అనంతరం ఆంగ్లంలో వార్తా ప్రసారం ఢిల్లీకి ఉంది.